கொண்ட கடமையில் பூங்கியவன் புகை இழந்தான். இன்னும் பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம்

0: hockey team displayed remarkable defensive resilience to defeat England 3-2 in the penalty shootout after a hard-fought nil draw in the reverse fixture of the FIH Hockey Pro League in London yesterday. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் தேனிசை பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியின் முதலில் டி எம் சௌந்தரராஜன் பாடியுள்ள பாடல்.

0: தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளில் இருந்து மக்களை திசை திருப்பும் நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா மொரீஷியஸ் இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்கோலம் உடனான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். மொரீஷியஸுக்கு இந்தியா வழங்கியுள்ள சிறப்பு பொருளாதார நிதி தொகுப்பு திட்டத்தின் கீழ் அந்நாட்டின் பல்வேறு திட்டங்களை இந்தியா செயல்படுத்தி வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். திறன் மேம்பாடு, பாதுகாப்பு, எரிசக்தி, சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி வரும் 2031 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திருப்பூரில் ஏற்றுமதியாளர்களுடன் கலந்துரையாடிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். புதிய வகை ஆடைகளை தயாரித்து ஏற்றுமதி செய்வது குறித்து ஆலோசனை நடத்தியதாக அவர் கூறினார். ஜவுளி உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். ஜவுளி ஏற்றுமதியாளர்களின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு அவற்றை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு கிரிராஜ் சிங் கூறினார். புலிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவிடும் என்று மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் அல்வாரில் புலிகள் பாதுகாப்பு தொடர்பான தேசிய பயிலரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். புலிகள் பாதுகாப்பு திட்டம் வனவிலங்கு பாதுகாப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டார். வனவிலங்குகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் காடுகள் மற்றும் நீர்நிலைகளின் பாதுகாப்பிற்கும் பல்லுயிர் பெருக்கத்திற்கும் உதவிடும் என்று திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவின் முதலாவது C-295 விமானம் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தனது மன் கி பாத் உரையில் குறிப்பிட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து நீண்டதூர ஏவுகணை சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தி சாதனை படைத்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய மொழிகள், பழமையான நூல்கள், கையெழுத்து பிரதிகள் ஆகியவற்றை டிஜிட்டல் முறையில் பாதுகாக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் இத்தகைய முயற்சிகள் இந்திய மொழிகள் மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை வலுப்படுத்துவதுடன் தொழில்நுட்ப அடிப்படையிலான பாரம்பரியத்துடன் இணைப்பை ஏற்படுத்தும் என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் அதிக ஈரப்பதம் இருக்கும் நெல்மணிகளை வேளாண் துறை உதவியுடன் உலர வைத்து அவற்றை கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்குகளில் ஆய்வு மேற்கொண்ட பின் அவர் இதனை தெரிவித்தார். தண்ணீர் பற்றாக்குறை அல்லது மழைப்பொழிவு குறையும் காலங்களில் மாற்றுப் பயிர்களை பயிர் செய்வதற்கான முயற்சிகளை விவசாயிகள் மேற்கொள்ள முன்வர வேண்டும் என்று திரு வெங்கட்ரமணன் கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதை தவிர்த்து திசை திருப்பும் வேலைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். சென்னையை அடுத்த வானகரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழ்நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு திமுக தொண்டர்கள் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். திமுக ஆட்சிக்காலத்தில் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாக அவர் கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் பாலியல் வன்கொடுமை, போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பதவியை கருத்தில் கொள்ளாமல் கொள்கையை முக்கியமாக கருதி மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணைந்து வருவது பாராட்டுதலுக்குரியது என்று திரு மு க ஸ்டாலின் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில்

0: தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா மொரீஷியஸ் இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளாா்.

0: அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தின் வளர்ச்சியில் ஆளும் கட்சிக்கு அக்கறை இல்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சாவூரில் நடைபெற்ற மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பிஜேபி தொடர்ந்து பாடுபடும் என்று தெரிவித்தார். மேகதாது விவகாரம் தொடர்பாக உரிய நேரத்தில் பிஜேபி சார்பில் போராட்டம் நடத்துவது குறித்து அறிவிக்கப்படும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். கல்லூரி பேராசிரியர்கள் பணி நியமன தேர்வு முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயற்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில், இது தொடர்பான புகார்கள் மீதான விசாரணை முடியும் வரை பணி நியமனம் குறித்த நடைமுறைகளை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதியுடையவர்களுக்கு ஆசிரியர் பணிக்கான வாய்ப்புகளை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு இசைப்பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கும் வகையில் சேலத்தில் பிரம்மாண்ட பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 1450 மாணவியர் பங்கேற்று நடனமாடி சாதனை நிகழ்த்தப்பட்டதாக ஆசிரியர் சங்க தலைவர் திரு சக்தி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: சேலம் மாவட்ட மிகப்பெரிய விழிப்புணர்வு நாட்டிய நிகழ்ச்சி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இசைப்பள்ளிகளுக்கு மாணவர் சேர்க்கைக்காக ஒரு மாபெரும் வரலாற்று சாதனை நிகழ்ச்சி நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இன்னைக்கு 1500 குழந்தைகளுக்கு பக்கமா வந்திருக்கோம். இதுல இந்தியாவிலே 46 டீச்சர்ஸ் லைவ் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஒட்டுக்கால் லைவ் நட்டவங்க பண்ணி 1500 குழந்தைங்க ஆடி இருக்காங்க. எல்லா ஆசிரியர்களுமே மாவட்ட அரசு இசைப்பள்ளியில பரதநாட்டியத்துறை படிச்சுட்டு இன்னைக்கு நாங்க எல்லாருமே ஒரு ஆசிரியர்களா இருக்கோம். எங்களுக்கு இசைப்பள்ளி மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கு. இதோட நோக்கம் அனைவரும் வந்து ஒரு பக்தியும் ஒரு தெளிவும் அடைய வேண்டும். ஏழை மாணவர்கள் பரதநாட்டியம் கத்துக்கணும். எல்லா தரப்பு மக்களும் இசைப்பள்ளிக்கு ஆதரவு தெரிவிங்கள்.
1: தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த பாதை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள், நாமக்கல், ஈரோடு, சேலம், மதுரை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 6 தினங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச்செய்திகள். பிரான்சில் நிலவும் கடும் வெப்பநிலை காரணமாக இதுவரை 1000 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையேயான ஒப்பந்தம் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் லெபனான் அதிபர் ஜோசப் அவுன் ஆலோசனை நடத்தினார். அமெரிக்காவில் கொலராடோ உட்டா எல்லை அருகே உள்ள வனப்பகுதியில் காட்டு தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த 3 தீயணைப்பு படையினர் உயிரிழந்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் பூஞ்ச் மாவட்டத்தில் எல்லையை ஒட்டிய பகுதியில் இந்திய எல்லைக்குள் நுழைந்த பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த ஒருவரை காவல்துறை கைது செய்துள்ளது. மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த 4 பாரம்பரிய வேளாண் விளைபொருளுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் நுழைய முயன்ற பங்களாதேஷைச் சேர்ந்த 8 பேரை திரிபுரா காவல்துறையினர் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே திருச்சி நெடுஞ்சாலை பகுதியில் லாரிகளில் இருந்து டீசல் திருடி பதுக்கி வைத்திருந்த 6 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் சம்பவ இடத்திலேயே 2 பேர் உயிரிழந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து பழங்களை ருசிப்பதற்காக காட்டு யானைகள் கோத்தகிரி மலைப்பகுதியில் முகாமிட்டுள்ளன. சென்னையை அடுத்த துறைப்பாக்கம் பகுதியில் சட்டவிரோதமாக மதுபாட்டில்களை பதுக்கி வைத்திருந்த நபரை சென்னை பெருநகர காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். லண்டனில் நடைபெற்று வரும் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா மொரீஷியஸ் இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளில் இருந்து மக்களை திசை திருப்பும் நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: எம் ஆகாஷவாணி சம்பிரதி வார்த்தாக ஸ்ரூயந்தாம் பிரவாச்சக டாக்டர் கணேஷ ஹெகடே. अथ वार्ताः. प्रधानमन्त्री श्री नरेन्द्र मोदी सेशल्स देशस्य राष्ट्रिय दिवसस्य स्वर्ण जयंती समारोहे मुख्य अतिथि रूपेण भागं गृहीतवान्. भारतीय सैनिक बलस्य अथ

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்களே, 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். நிகழ்ச்சி நிரல் காலை 7:25 திரை இசை, 7:30 ஆத்சவரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரை கானம், 9:00 அரங்கிசை. இதில் சேலம் ஆர் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு, பி விட்டல் ரங்கன் அவர்கள் வயலின், கள்ளிடிக்குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம். 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை கானம், 11:30 மலே பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் யோக அபியாசம், தொடர்ந்து ஆந்திர மகாபாரதம் ஸ்ரீ பர்வம், டாக்டர் கே வி ரமணம்மா வழங்கும் உரை இடம்பெறும். நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரை காணம், 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். இதில் எஸ் ரகு, எஸ் ரவி ஆகியோரின் புல்லாங்குழல் இசை, எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். இரண்டு 2:30 ஆகாஷ்வாணி போட்காஸ்ட் சிறப்பு நிகழ்ச்சி, 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம் தெலுங்கு நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். 5:00 குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் பாதுகாப்பு படை விருதுகள் விழாவில் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இந்நிகழ்ச்சி மாலை 5:00. 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், டெமோக்ரசிஸ் என்ஜின் ரூம், எஸ் ரக்ஷன் வழங்கும் உரை, திங்க் பாசிட்டிவ் சே ஸ்டே ஸ்ட்ராங், டி வைஷாலி வழங்கும் உரை, த ஹாலோ கம்ஃபர்ட் ஆஃப் த ஸ்க்ரால், என் டேனியல் வழங்கும் உரை, இவை யாவும் இளைய பாரதம் நிகழ்ச்சியில் 7:10. 7:50 செய்தி கதவம், 8:10 திரை கானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரை கானம். இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: என்னது, யாருமே இல்லாத ரூம்ல லைட்டு ஃபேனு எல்லாம் ஓடிட்டு இருக்கு. எங்க போயிட்டாங்க எல்லாரும்? பவித்ரா எங்க இருக்க?
1: கவிதா, நான் இங்க சமையல் அறையில தான் இருக்கேன். நீ எப்ப வந்த?
0: நான் இப்பதான் வந்தேன். அது சரி, ரூம்ல தான் யாருமே இல்லையே, ஃபேன் லைட்லாம் எதுக்கு ஆன்லயே இருக்கு?
1: ஐயோ மறந்துட்டேன், சரி விடு. இப்ப என்ன அதுக்கு?
0: என்ன இப்படி சொல்லிட்ட? எவ்வளவு மின்சாரம் வீணா செலவாது. நாம அந்த அறைய பயன்படுத்தாம வெளியில போகும்போதே அதை அணைச்சிட்டு போனா எவ்வளவு மின்சாரத்தை சேமிக்கலாம். அதே மாதிரி பணியிடங்கள்ல நாம இல்லாதப்ப லேப்டாப், கம்ப்யூட்டர் போன்ற சாதனங்கள்ல மானிட்டர் ஆஃப் பண்ணிட்டு போலாம். இப்படி நாம நம்மளால முடிஞ்ச அளவு மின்சாரத்தை சேமிக்கலாம்.
1: நல்ல விஷயம்தான் சொல்லியிருக்கேன், நான் இனிமேல் அப்படியே செய்யறேன்.
0: மின்சாரத்தை சேமிப்போம், நாட்டு நலன் காப்போம்.
2: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
3: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தெலுங்கில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள் இடம்பெறும்.

ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார்.

0: தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் கராச்சியில் அண்மையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள் குறித்து அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகளை இந்தியா நிராகரித்துள்ளது. மாம்பழ விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் மத்திய அரசு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். சிக்கிம் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா செஷல்ஸ் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மேனியுடன் திரு நரேந்திரமோடி நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விக்டோரியாவில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி, இந்த பேச்சுவார்த்தையின்போது சுகாதாரம், கல்வி, திறன் மேம்பாடு, டிஜிட்டல் மாற்றம், நீடித்த வளர்ச்சி, சமூக உள்கட்டமைப்பு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இரு நாடுகளின் தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக கூறினார். இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் சட்டவிரோதமாக மீன்பிடித்தல், போதைப்பொருள் கடத்தல் உட்பட பல்வேறு சவால்கள் குறித்தும், பிராந்திய மற்றும் சர்வதேச அளவிலான விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் பரஸ்பரம் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக அவர் தெரிவித்தார். செஷல்ஸ் நாட்டில் இந்தியாவில் அறிவிக்கப்பட்டுள்ள சமூக பொருளாதார திட்டங்களின் செயலாக்கம் குறித்தும் இரு தலைவர்களும் திருப்தி தெரிவித்துள்ளதாக அவர் கூறினார். இவ்விரு நாடுகளிடையே தூதரக ரீதியிலான உறவுகள் ஏற்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவை குறிக்கும் வகையிலான இலச்சினையை இரு தலைவர்களும் இணைந்து வெளியிட்டதாக திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார். பின்னர் திறன் மேம்பாடு, யுபிஐ, சுகாதாரம், விவசாயம், கப்பல் போக்குவரத்து, விண்வெளி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின. மேலும் அந்நாட்டின் வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் உணவு பாதுகாப்பு, உள்கட்டமைப்பு, சுகாதாரம், தொழில் பயிற்சி, கடல்சார் பாதுகாப்பு போன்ற துறைகளில் பல்வேறு அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டன. இதனிடையே செஷல்ஸ் நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் திரு பெர்னார்ட் ஜார்ஜஸை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது செஷல்ஸ் ஐரோப்பிய ஒன்றியம் இடையேயான ஒத்துழைப்பு தொடர்பான பல்வேறு அம்சங்கள் குறித்து தாம் அவருடன் விரிவாக விவாதித்ததாக பிரதமர் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்திநகரில் பிரதமரின் குடும்ப பராமரிப்பு கண்காணிப்புக்கான இணையதள சேவையை தொடங்கி வைத்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இந்த ஒருங்கிணைந்த டிஜிட்டல் தளத்தின் மூலம் பயனாளிகள் சுகாதாரம், ஊட்டச்சத்து உள்ளிட்ட முக்கிய தகவல்கள் குறித்து அறிந்து கொள்ள உதவிடும் என்று கூறினார். திட்டங்களை வகுப்பதுடன் அவை அனைத்தும் மக்களை சென்றடைய செய்வதற்கான முயற்சிகளையும் மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். தடுப்பூசி, ஊட்டச்சத்து குறைபாடு, பள்ளிகளில் சேர்க்கை விகிதம், இடைநிற்றல் விகிதம் உள்ளிட்ட தகவல்களை கண்காணிக்கும் வகையில் பல்வேறு அரசுத்துறை சார்ந்த தரவுகளுடன் இந்த இணையதளம் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. புலிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவிடும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் அல்வாரில் புலிகள் பாதுகாப்பு தொடர்பான தேசிய பயிலரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். புலிகள் பாதுகாப்பு திட்டம் வனவிலங்கு பாதுகாப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டார். வனவிலங்குகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் காடுகள், நீர்நிலைகளின் பாதுகாப்பிற்கும் பல்லுயிர் பெருக்கத்திற்கும் உதவிடும் என்று திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார். பாகிஸ்தானின் கராச்சியில் அண்மையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள் குறித்து அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகளை இந்தியா நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியா மீதான இத்தகைய குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை என்று குறிப்பிட்டுள்ளார். பிற நாடுகள் மீது குற்றம் சாட்டுவதை தவிர்த்து அந்நாட்டில் செயல்பட்டு வரும் பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: தோத்தாபுரி மாம்பழ விவசாயிகள் எதிர்கொண்டு வரும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் மத்திய அரசு அவர்களுக்கு நிதியுதவி வழங்க வேண்டும் என்று ஆந்திர மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், மாம்பழத்திற்கான விலை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் 281 கோடி ரூபாய் நிதி உதவியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மாம்பழச்சாறு ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை காரணமாகவும், மாம்பழச்சாறு உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் அதன் கொள்முதலை குறைத்துள்ளதன் காரணமாகவும் இந்த விலை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தோத்தாபுரி மாம்பழ விவசாயிகள், குறிப்பாக ராயலசீமா பகுதியைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு மத்திய அரசின் நிவாரண உதவி அத்தியாவசிய தேவையாக உள்ளது என்று முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். மத்திய சுகாதார கவுன்சில் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பச்சிளம் குழந்தைகள் சுகாதார பராமரிப்பு தொடர்பான மாநாட்டை மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இது தொடர்பாக மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பச்சிளம் குழந்தைகளின் பாதுகாப்பான வளர்ச்சி குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து, மூளை செயல்பாட்டு திறன் ஆகியவற்றிற்கு முதல் 3 வருடங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை கருத்தில் கொண்டு இந்த மாநாடு நடைபெற உள்ளது சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. நகர்ப்புறங்களில் வசித்து வரும் புலம்பெயர்ந்த மற்றும் விளிம்பு நிலை மக்கள் குழந்தை பராமரிப்பில் எதிர்கொண்டு வரும் சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கும் இந்த மாநாடு உதவிடும் என்று சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவின் முதலாவது C-295 விமானம் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தனது மன் கி பாத் உரையில் குறிப்பிட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து நீண்டதூர ஏவுகணை சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தி சாதனை படைத்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சிக்கிம் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனிமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கட், கர்நாடகா, ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், தெலங்கானா, கோவா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. பீகார், ஆந்திர பிரதேசம், ராஜஸ்தான், ஒடிசா, லட்சத்தீவு உள்ளிட்ட பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தில்லி, ஹரியானா மற்றும் சண்டிகரில் இன்று கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே அருணாச்சல பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக அசாமில் உள்ள டெமாஜி நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதன் காரணமாக ஜோனே, சீமென், சப்போரி, திமோ உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதை அடுத்து நிலைமையை அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாக அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் ஹிமந்த பிஸ்வ சர்மா தெரிவித்துள்ளார். லண்டனில் நடைபெற்று வரும் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். ட்ரென்ட் பிரிட்ஜில் நடைபெற்று வரும் நியூசிலாந்து அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தாம் ஓய்வு பெற உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 2011 ஆல்ரவுண்டராக இங்கிலாந்து அணியில் இணைந்த அவர் இதுவரை டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் 7000 ரன்களையும் 250க்கும் அதிக விக்கெட்டுகளையும் வீழ்த்தியுள்ளார். இங்கிலாந்து அணிக்காக அவர் 121 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலும், 114 ஒருநாள் போட்டிகளிலும், 43 20-20 போட்டிகளிலும் விளையாடியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் கராச்சியில் அண்மையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள் குறித்து அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகளை இந்தியா நிராகரித்துள்ளது. மாம்பழ விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் மத்திய அரசு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். சிக்கிம் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25:30. ஆகாஷவாணி 100.1 MHz FM.

9 மணி வரை கேட்டு ரசிப்போம் இனிய இனிமையான திரை இசை பாடல்கள். திரைகானத்தில் சுவர்ணலதா குரலில் பூவெல்லாம் உன் வாசம் படப்பாடல்.

அழகி படத்திற்காக சாதனா சர்க்கம் பாடிய பாடலை கேட்டோம். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 8:47. ஆகாஷவாணி 100.1 MHz FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.

0: பார்த்தாலே பரவசம் படத்திற்காக ஸ்ரீனிவாஸ் சாதனா சர்கம் பாடிய பாடலை கேட்டோம்.
1: நமஸ்கார், மேன் ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்ரி கே அர்த்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே ஏக் ஏக் நாகரிக் கோ யே கீத் சமர்ப்பித் ஹை ஹமாரே தேஷ் கி பாவனாவோ கே அனுரூப் ஹமாரி பாரத் கி சேனாவோ கே கௌரவ் கா கான் ஓர் ஸ்துதி ஹி யஹ கீத் ஹை ரக் ரக் மே ஜோஷ் பர் தேனே வாலா யஹ கீத் ஹமாரே ஹர் பாரதிய கோ சமர்ப்பித் கர்த்தா ஹூம் மேன் ஹூம் ஆப்கா கைலாஷ் கேர்.
2: अम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना, जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना, हर संकट का समाधान है भारतीय सेना, भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना।

0: கட்டுப்படை கட்டணா ஸ்வயம் ஹி கட்டுப்படை பாரதிய சேனா.
1: திரைக்கானத்தில் நிறைவாக கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் படத்திற்காக ஹரிஹரன் பாடியுள்ள பாடல்.

0: மீண்டும் திரை இசை பாடல்கள் இன்று காலை 10:30 மணிக்கு சுகமான ராகங்களில். நினைவூட்டுகிறோம் நேர்களை, இன்று மாலை 5 மணிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் பாதுகாப்பு படை விருதுகள் விழாவில் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் அடுத்த அறிவிப்பு சில நொடிகள்.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 9 மணி. அரங்கிசை. சேலம் ஆர் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி விட்டல் ரங்கன் அவர்கள் வயலின், கல்லிடைக்குறிச்சி எஸ் சிவக்குமார் அவர்கள் மிருதங்கம். சித்தம் இறங்காததேனையா, பாபநாசம் சிவன் பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ராகம் சகானா, மிஸ்ர சாப்புதாளம்.

நேரம் 9:22:40. அரங்கிசை நிகழ்ச்சியில் சேலம் ஆர் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பி விட்டல்ரங்கன் அவர்கள் வயலின், கல்லிடை குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் இனி சேஷாச்சல நாயகம், முத்துசுவாமி தீக்ஷதர் கிருதி, வராளி ராகம், ரூபகதாளம்.

வராளி ராகத்தில் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ஒலித்தது. நிறைவாக உன்னை நோக்கினான். பெஹாக் ராகத்தில் அமைந்த மகாரண்யம் ஸ்ரீ முரளிதர சுவாமி பாடல் ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: 11 மணி வரை கேட்டு ரசிப்போம் இனிமையான திரை இசை பாடல்கள், சுகமான ராகங்கள். முதலாவதாக சம்சாரம் அது மின்சாரம் பட பாடல், பாடியிருப்பவர் சித்ரா.

முந்தானை முடிச்சு படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். சுகமான ராகங்கள் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து மனிதனின் மறுபக்கம் பட பாடல், பாடியிருப்பவர்கள் கே ஜெயசுதாஸ், பி சுஷீலா.

நேரம் 10:45. ஆகாஷவாணி 100.1 MHz FM கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் சுகமான ராகங்கள் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மெல்ல திறந்தது கதவு, படத்திற்காக எஸ் ஜானகி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: 11:30 மணி வரை கேட்டு ரசிப்போம் திரைகானம். முதலில் வரலாறு படத்திற்காக நரேஷ் மகத்தி.

சங்கர் மகாதேவன் குரலில் கேட்டது உனக்கும் எனக்கும் பட பாடல். திரிகாணத்தில் நிறைவாக உன்னிமேனன் பாம்பே ஜெயஸ்ரீ குரல்களில் ஒலிக்கிறது வேட்டையாடு விளையாடு படப்பாடல்.

0: நமக்கு
1: வெல்லும் வகை தெரிந்து தன்னை வலிமைப்படுத்திக் கொண்டு தற்காப்பும் செய்து கொண்டால் பகைவரிடத்தில் உண்டான செருக்கு தானாகவே அழியும். குறள் எண் 878, அதிகாரம் பகை திறம்.

0: வெல்லும் வகை தெரிந்து தன்னை வலிமைப்படுத்திக் கொண்டு தற்காப்பும் செய்து கொண்டால் பகைவரிடத்தில் உண்டான செருக்கு தானாகவே அழியும். குறள் எண் 878 அதிகாரம் பகை திறம் தெரிதல்.
1: குறள் அமுதம் கேட்டோம். நேர்களே, 100.1 MHz FM கோல்ட் அலை வரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம். 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். இதில் எஸ் ரகு, எஸ் ரவி ஆகியோரின் புல்லாங்குழல் இசை, எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். இரண்டு 2:30 ஆகாஷ்வாணி பாட்காஸ்ட் சிறப்பு நிகழ்ச்சி, 3:00 மதுரம் மதுரம் இ சமயம் தெலுங்கு நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா, இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். மாலை 5:00 குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் பாதுகாப்பு படை விருதுகள் விழாவில் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஷ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், டெமோக்ரசிஸ் என்ஜின் ரூம் எஸ் ரக்ஷன் வழங்கும் உரை, திங்க் பாசிட்டிவ் ஸ்டே ஸ்ட்ராங் டி வைஷாலி வழங்கும் உரை, த ஹாலோ கம்ஃபர்ட் ஆஃப் த ஸ்க்ரால் என் டேனியல் வழங்கும் உரை, இவை யாவும் இளைய பாரதம் நிகழ்ச்சியில் 7:10. 7:50 செய்தி கதவம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட் லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வ தர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரைகானம். இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். திரைகானம் தொடர்ந்து கேட்டு

0: வள்ளுவர்.
1: பாட்டில் உயர்ந்தவர் யாரு?
2: பாரதியார்.
1: ஆமா, பாரதியார்.

எங்க வீட்டு பெண் படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடலை கேட்டோம். திரைக்கானத்தில் நிறைவாக டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா குரல்களில் சந்திரோதயம் படப்பாடல்.

0: தோ முகுசே இ சிங்கிள் எலிமினேஷன் டோர்னமெண்ட்கு நாக் அவுட் தச ஆரம்பம். లండన్లోని లీ వ్యాలీ హాకీ అండ్ టెన్నిస్ సెంటర్లో నిన్న జరిగిన ఎఫ్ఐహెచ్ హాకీ ప్రో లీగ్ రివర్స్ మ్యాచ్ నిర్ణీత సమయంలో 0-0 డ్రాగా ముగియడంతో పెనల్టీ షూటౌట్లో భారత్ 3-2 తేడాతో ఇంగ్లండ్ను ఓడించింది. హాకీ ప్రపంచ కప్కు ముందు భారత్కు ఇదే చివరి ఎఫ్ఐహెచ్ హాకీ ప్రో లీగ్ మ్యాచ్ కావడం విశేషం. విశేషాలు మరొకసారి. 3 సంవత్సరాల్లోపు పిల్లల సంక్షేమానికి ఉద్దేశించిన సమగ్ర శిశు బాల స్వాస్థ్య కార్యక్రమాన్ని కేంద్ర ఆరోగ్య మంత్రి జేపీ నడ్డా ఈరోజు ప్రారంభిస్తారు. రాష్ట్రపతి ద్రౌపది ముర్ము ఈరోజు న్యూఢిల్లీలో 2026 శౌర్య పురస్కారాలను ప్రదానం చేయనున్నారు. రసాయనిక ఎరువుల అధిక వాడకం వల్ల భారతీయ వ్యవసాయ ఉత్పత్తులకు అంతర్జాతీయంగా ఇబ్బంది ఎదురవుతోందని, ప్రకృతి వ్యవసాయ పద్ధతులను అవలంబించాలని ఆహారోత్పత్తుల పరిశ్రమల మంత్రి చిరాగ్ పాస్వాన్ చెప్పారు. 2026 ఫీఫా ప్రపంచకప్ ఫుట్బాల్ నాకౌట్ దశ ప్రారంభమైంది. మొదటి మ్యాచ్లో కెనడా సౌత్ఆఫ్రికాను ఓడించింది. ఆకాశవాణి వార్తలు ఇంతటితో సమాప్తం.
1: ఆకాశవాణి செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று மாலை நடைபெறும் விழாவில் வீர தீர விருதுகளை வழங்குகிறார். செஷல்ஸ் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விக்டோரியாவில் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பேசினார். உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இவ்வாண்டிற்கான அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்குகிறது. அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர் சுரேஷ் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சிறப்பாக செயல்பட்ட பாதுகாப்பு படையினரின் சேவையை அங்கீகரிக்கும் வகையில் வீர தீர விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். முப்படை வீரர்கள், மத்திய ஆயுதப்படை வீரர்கள் மற்றும் பல்வேறு பாதுகாப்பு படை வீரர்களுக்கு வீர தீர செயல்களுக்கான விருதுகளை அவர் வழங்குகிறார். தீவிரவாதத்திற்கு எதிராக பாதுகாப்பு படையினரின் நடவடிக்கைகளை கௌரவிக்கும் வகையில் இந்த விருது வழங்கப்படுகிறது. எல்லைப் பகுதிகள், கடல்சார் பாதுகாப்பு, வான்வழி பாதுகாப்பு, மனிதநேய நடவடிக்கைகளுக்காக இந்த விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. புதுதில்லியில் கடந்த 8ஆம் தேதி நடைபெற்ற முதல்கட்ட விழாவில் குடியரசுத் தலைவர் 51 பேருக்கு வீர தீர விருதுகளை வழங்கினார். ஆப்பிரிக்க நாடான சிசல்சில் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விக்டோரியாவில் உள்ள நவசக்தி விநாயகர் கோவிலில் வழிபட்டார். இந்திய வம்சாவளியினரையும் பிரதமர் சந்தித்து உரையாடினார். பீஸ் பார்க்கில் அமைந்துள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு அவர் மலர் அஞ்சலி செலுத்த உள்ளார். அரசுமுறை பயணமாக சிசல் சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டின் 50வது சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தில் நேற்று பங்கேற்றார். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவும் வகையில் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய உணவு பதப்படுத்துதல் தொழில்துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் வலியுறுத்தியுள்ளார். விவசாய தொழிலின் நீடித்த வளர்ச்சிக்கும் கிராம பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கும் இளைஞர்களுக்கான புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் உணவு பதப்படுத்துதல் தொழிலை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இளைஞர்கள் உணவு பதப்படுத்தும் துறையில் சிறு குறு தொழில்களை தொடங்கி வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு மாணவர்கள், விவசாயிகள் மற்றும் இளையோர்களின் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பு அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா சுயசார்பு நிலையை எட்டியுள்ளதாக கூறிய திரு சிராக் பாஸ்வான், உணவு பதப்படுத்துதல் மூலம் உணவுப் பொருட்களின் தரத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், இதனால் விவசாயிகளின் வருவாய் கணிசமாக அதிகரிக்கும் என்றும் தெரிவித்தார். இதற்காக பிரதமரின் குறு உணவு பதப்படுத்தும் தொழில் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், இளம் தொழில் முனைவோர் மற்றும் பெண்கள் குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்கலாம் என்றும் அவர் கூறினார். உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தில் இணைந்து உலகத்தரத்திலான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் திரு சிராக் பாஸ்வான் வலியுறுத்தினார். நுகர்வோர் உற்பத்தி பொருட்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் விதிமுறைகளை கடைபிடிக்காத பட்சத்தில் அவற்றை சரிசெய்ய ஏதுவாக ஜன் விஸ்வாஸ் சட்டத்தில் மத்திய அரசு திருத்தம் கொண்டு வந்துள்ளது. இதன்படி நிறுவனத்தின் பதிவு, ஆவணங்கள், பதிவேடுகள் பராமரிப்பு, எடையளவு, பாக்கெட்டுகள் மீது அச்சிடப்பட வேண்டிய அத்தியாவசிய நுகர்வோர் தகவல்கள் ஆகியவற்றை ஒழுங்குபடுத்துவதற்கான வாய்ப்பை அளிக்கும் வகையில் இந்த சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட உள்ளது. விதிமுறைகளை முறையாக பின்பற்றாத நிறுவனங்கள் மீது சட்ட நடவடிக்கையை தவிர்த்து ஜன் விஸ்வாஸ் திட்டத்தின் கீழ் சமூக தீர்வு காணும் வகையில் இந்த சட்டத்திருத்தத்தை

0: மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை கொண்டு வந்துள்ளது. காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே மாநிலங்களவை உறுப்பினராக இன்று பதவியேற்றுக் கொண்டார். மாநிலங்களவை உறுப்பினராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருக்கு குடியரசுத் துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் நாடாளுமன்ற கட்சித் தலைவர் திருமதி சோனியா காந்தி, மூத்த தலைவர் திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்ட

0: பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய ஆம்புலன்ஸ் சேவைக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda இன்று வெளியிடுகிறார். புதுதில்லியில் இன்று நடைபெறும் 16வது சுகாதார மாநாட்டில் இதனை அவர் வெளியிடுகிறார். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தடையற்ற ஆம்புலன்ஸ் சேவையை உறுதி செய்யும் வகையில் இந்த நெறிமுறைகளை மத்திய சுகாதாரத்துறை வெளியிடுகிறது. ஆம்புலன்ஸ் சேவை வாகனங்களில் அடிப்படையான மற்றும் தரமான வசதிகளை உறுதி செய்வது மற்றும் பாதுகாப்பாக நோயாளிகளை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வது உள்ளிட்டவற்றில் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் இதில் இடம்பெற்றுள்ளன. அவசரகால மருத்துவ சேவையை உறுதி செய்யும் வகையில் GPS சேவை மற்றும் ஒருங்கிணைந்த கட்டளை கட்டமைப்பை உருவாக்குதல் போன்றவை இதில் இடம்பெற்றுள்ளன. மகப்பேறு மற்றும் சிசுக்களின் உடல்நலனை பாதுகாப்பதற்கான இலக்குகளை 2030ஆம் ஆண்டுக்குள் எட்டுவதற்கான வரைவு திட்டம் சுமன் ரோட்மேப் 2030ஐயும் அமைச்சர் திரு J.P. Nadda இம்மாநாட்டில் வெளியிடுகிறார். தலைநகர் தில்லியில் 3வது கட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான வாக்காளர் விவரங்களை சேகரிப்பதற்கான படிவங்கள் விநியோகிக்கும் பணி நாளை தொடங்குகிறது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி திரு அசோக் குமார், வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் அடுத்த மாதம் 29ஆம் தேதி வரை அனைத்து வீடுகளிலும் வாக்காளர் விவர சேகரிப்பு படிவங்களை அளிப்பார்கள் என்றும் கூறினார். தமிழகத்தில் கரூர் சட்டப்பேரவைத் தொகுதியின் அஇஅதிமுக உறுப்பினர் திரு M.R. Vijayabhaskar இன்று தமது பதவியை ராஜினாமா செய்தார். சட்டப்பேரவைத் தலைவர் திரு J.C.D. Prabhakarை சந்தித்து தமது ராஜினாமா கடிதத்தை அவர் வழங்கினார். இதுவரை அஇஅதிமுகவில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 5 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் பிரதமரின் அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழ் கிராமப்புற மக்கள் அதிக அளவில் பயன்பெற்று வருகின்றனர். இதற்கான பணிகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: விழுப்புரம் மாவட்டத்தில் பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தின் கீழ் ஊரகப் பகுதிகளில் 2024-25ஆம் ஆண்டு மாவட்டத்தில் உள்ள 13 ஒன்றியங்களில் கிராம சபைகள் மூலம் 727 வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதற்காக ஒவ்வொரு வீட்டிற்கும் தலா 2,80,000 மதிப்பீட்டில் 20 கோடி 50 லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டு அந்த வீடுகள் அனைத்தும் படிப்படியாக கட்டி முடிக்கப்பட்டு தற்பொழுது அனைத்து வீடுகளும் பயனாளிகளிடம் வழங்கப்பட்டுள்ளன என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.
0: ஜம்மு காஷ்மீரில் இவ்வாண்டிற்கான அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்குகிறது. இதனையொட்டி யாத்ரீகர்கள் பாதுகாப்பாக செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஜம்மு காஷ்மீர் அரசு மேற்கொண்டுள்ளது. பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இன்று பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு நடைபெற்றதாக எமது ஜம்மு செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஒடிஷா மாநிலம் புரி ஜெகந்நாதர் ஆலயத்தில் இன்று புனித நீராட்டு விழா நடைபெற்றது. இன்று காலை நடைபெற்ற சிறப்பு பூஜையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். இக்கோவிலின் புனித பொற்கிணற்றில் இருந்து 108 கலசங்களில் வேத மந்திரங்கள் ஒழங்க ஊர்வலமாக புனித நீர் கொண்டுவரப்பட்டது. ரத யாத்திரையின் தொடக்கமாக நடைபெறும் இந்த பௌர்ணமி புனித நீராடல் நிகழ்ச்சி உலக பிரசித்தி பெற்ற ரத யாத்திரையின் முக்கிய பகுதியாகும். புனித நீராடலுக்கு பின் அர்ச்சகர்கள் 15 நாட்கள் சிறப்பு பூஜை மேற்கொள்கின்றனர். இதன் பிறகு பூரி ஜெகந்நாதரின் நவ்யௌவன் தரிசனம் அடுத்த மாதம் 16ஆம் தேதி ரத யாத்திரையொட்டி நடைபெறும். மேற்கு வங்கம், சிக்கிம் மற்றும் இமயமலை பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குஜராத், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், பீகார், உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தராகண்டில் அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்குள் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்றும் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, கேரளம் மற்றும் மாஹேயில் அடுத்த 2 நாட்களில் பரவலாக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர கர்நாடகா, தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் கடந்த புதன்கிழமை நேரிட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1450 அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இதில் 3000 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் 1000 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளதாகவும் அந்நாட்டு அரசு

0: தெரிவித்துள்ளது. அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர் சுரேஷ் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-1, 6-4 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் மிச்சல் குரூகரை வென்றார். உலகக்கோப்பை கால்பந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு கனடா முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று மாலை நடைபெறும் விழாவில் வீர தீர விருதுகளை வழங்குகிறார். செஷல்ஸ் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விக்டோரியாவில் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பேசினார். உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இவ்வாண்டிற்கான அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்குகிறது. அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர் சுரேஷ் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி நேரம் 12:15. 100.1 மெகா ஹர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் மெல்லிசை பாடல்கள் கேட்போம். பி எல் பொன்னுசாமி பாடலுக்கு இசை சி ராஜாமணி, பாடலை பாடியுள்ளார் ஜாலி அப்ரஹாம்.

அடுத்து கோவை சவுந்தரராஜன் குழுவினருடன் பாடியுள்ள பாடல். பாடலுக்கு இசை ஷாமலா சாமி, பாடலை இயற்றியுள்ளார் கீவ பாரதி.

0: from tomorrow till the 29th of next month to distribute the enumeration forms and collect the duly filled applications from eligible electors. In Assam, fears of a major flood have intensified in Dhemaji district following reports of a temporary blockage in the upstream course of the Gai Nadi in the hills of Arunachal Pradesh. The obstruction is believed to have been caused by a massive landslide triggered by days of heavy rainfall in the region. The Dhemaji district administration has issued an urgent public advisory and warned that the blockage could trigger a sudden flash flood. In the FIFA World Cup, Canada beat South Africa 1-0 in the first knockout match at Los Angeles in the United States. And with that, we end this news bulletin.
1: ஆகாஷவாணி நேரம் 1:10:05 100.1 MHz FM Gold அலைவரிசை. இசை மலர். இன்றைய நிகழ்ச்சியில் எஸ் ரகு, எஸ் ரவி ஆகியோரின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சிக்கு துவக்கமாக ராம பக்தி சாம்ராஜ்ய தியாகராஜர் கீர்த்தனை, சுத்த பங்கள ராகம், ஆதி தாளம்.

நேரம் 1:33 ஆகாஷவாணி 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை. இன்றைய இசை மலரில் எஸ் ரகு, எஸ் ரவி ஆகியோரின் புல்லாங்குழல் இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் அடுத்து சுதாமயி. ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இயற்றியது அமிர்தவர்ஷினி ராகம் ரூபகதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேயர்கள் இப்பொழுது கேட்டு ரசிக்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் முந்தானை முடிச்சு படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருப்பது.

நேர்களே, இன்று மாலை 5 மணிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் பாதுகாப்பு படை விருதுகள் விழாவில் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இன்று மாலை 5 மணிக்கு. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்காணத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறது சென்னை வானொலி 100.1 FM கோல்டு. நேரம் 2:46. ஒலிக்கும் அடுத்த பாடல் தூரல் நின்னு போச்சு. படத்திற்காக மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியிருப்பது.

0: கட்டுப்பாடு கட்டினா சுயம் ஹி கட்டுப்பாடு பாரதிய சேனா.
1: தேநீர் நேரத்தில் நினைவெல்லாம் நித்யா இந்த திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.
2: நீதானே எந்த பொன் வசந்தம்.

இதுவரை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற பாதுகாப்பு படை விருதுகள் விழாவில் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.

நேரம் மாலை 6:15. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 100.1 FM கோல்டு. இந்த அலைவரிசையில் இனி வர இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து திரை இசை. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம் நிகழ்ச்சியில் டெமோக்ரசி என்ஜின் ரூம், எஸ் ரக்ஷன் வழங்கும் உரை, திங்க் பாசிட்டிவ் ஸ்டே ஸ்ட்ராங், டி வைஷாலி வழங்கும் உரை, தி ஹாலோ கம்ஃபர்ட் ஆஃப் தி ஸ்க்ரால், என் டேனியல் வழங்கும் உரை ஆகியன. 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகாணம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ் நிகழ்ச்சிகள், டெல்லி அஞ்சல், 10:30 மேற்கத்திய இசை, 11:10 திரைகாணம். இனி இதே அலைவரிசையில் நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நேர்களை பராமரிப்பு பணிகள் காரணமாக நள்ளிரவு 12:10 முதல் அதிகாலை 5:54 வரை எமது தரைவழி ஒலிபரப்பு இராது. நிகழ்ச்சிகளை மொபைல் ஆப்பில் கேட்கலாம். நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம் நிகழ்ச்சியில் பண்டிட் சிவ்குமார் சர்மா அவர்களின் சந்தூர் இசை கேட்கலாம். அதிகாலை 4:10 பொங்கும் மங்கலம், தர்மபுரி DM ஜெயராமன் அவர்களின் நாகஸ்வர இசை இடம்பெறும். செம்புலிவனம் SG தீனதயாளன் அவர்கள் தவில். 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:25 திரை இசை, 7:30 ஆர்ட்ஸ் வேறே செய்தி தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:30 திரை காணும். காலை 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் டி பசுபதி அவர்களின் பாட்டு இடம்பெறும். TK பத்மநாபன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர்குமார் அவர்கள் மிருதங்கம். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ் நிகழ்ச்சிகள் டெல்லி அஞ்சல், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை காணும். காலை 11:30 மல்லைப்பூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, இதில் யோக அபியாசம், யோக முத்ரா, வாயு முத்ரா பற்றிய

உரை தொடர்ந்து சித்திர சங்கீதம். நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரைகாணம். 12:50 மெல்லிசை, 1:10 இசை மலர். எஸ் நீரஜாக்ஷி அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி ஞான்தேவ் அவர்கள் வயலின், மைசூர் எல் வடிராஜ் அவர்கள் மிருதங்கம். பகல் 2:30 முதல் 4 வரை திரைகாணம். 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு. நிகழ்ச்சிகள் டெல்லி அஞ்சல். 5 அரங்கிசை நிகழ்ச்சியில் கே.வி. ஆனந்தன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பாலக்காடு டி.ஆர். ராஜாராம் அவர்கள் வயலின், திருஷூர் சி. நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல். 6:10 விஸ்லேஷன். 6:30 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 சிறுவர் சோலை நிகழ்ச்சியில் முதியோர் நலம் காப்போம். உரை வழங்குபவர் எஸ். பிரணயா. சங்கீதம் சந்தோஷம் எஸ். ஸ்ரத்தாவின் பாட்டு. நீதிக்கதைகள் சொல்பவர் அக்ஷரா வைத்தியநாதன். இந்திய பொருளாதாரத்தின் விடியல் பி.வி. நரசிம்மராவ். உரை வழங்குபவர் எஸ். ஸ்ரவன் ஆகியன. 7:50 செய்தி கதம்பம். இரவு 8:10 திரைகாணம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 மணி டாக். 9:45 மன்தன். இரவு 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்டு நியூஸ். நிகழ்ச்சிகள் டெல்லி அஞ்சல். 10:30 மேற்கத்திய இசை. 11:10 திரை காணம். இதுவரை எமது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டலை வரிசையில் இன்றும் நாளையுமான நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடரும் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: இயம் ஆகாஷவாணி. சம்பிரதி வார்த்தாக ஸ்ரூயந்தாம் பிரவாச்சக புனித திரிபாடி. அதோ முக்கிய வார்த்தாக. ராஷ்டிரபதி பதாசீனா திரௌபதி முர்முஹு நவதில்லியாம் ராஷ்டிரபதி பவனே சௌரிய புரஸ்காரான் பிராயச்சத். ஏர் மார்ஷல் தருண சௌதரி, லெப்டினன்ட் ஜெனரல் நீரஜ் வார்ஷணேய, லெப்டினன்ட் ஜெனரல் விகாஸ் ரோஹேலா ஆதய புரஸ்கிருத்தாக. ஹரியானா ராஜஸ்தானயோர் மத்தியே தசகத்ரயேபியஹ விலம்பிதாயாஹ யமுனா ஜலவிபாஜன விவாதஸ்ய அத்ய சமாதானம் ஜாதம். சர்வோச்ச நியாயாலயேன ராமமந்திர தான பிரகரணஸ்ய கதித வித்தீய அநியமிததாயாஹ நியாயாலய நிரீக்ஷண அன்வேஷணஸ்ய த்வரா யாச்சிகா நிராகிருதா. CBSE இத்தியனேன சாம்பிரதிகாய தசம வர்க்காய த்ரிபாஷா நீதி நானிவாரியேதி கோஷிதா. சர்வகாரஹ வியாபாரஸ்ய சுகமதாம் பிராவர்தயிதும் பரிஷ்கார சூச்சனா தந்திரம் பிரவர்த்தயதி. SIR இதி ஸ்வஸ்தனா தெஹல்யாம் சமாரப்ஸ்யதே. அபிச்ச பேட்மிண்டன் கிரீடாயாம் பாரதீய கிரீடக கிதம்பி ஸ்ரீகாந்த US ஓபன் கிரீடாயாம் புருஷ ஏகல ஸ்பர்தாயாம் ரஜத பதக்கம் விஜிதவான். அத வார்த்தாக விஸ்தரேண. அத்திய நவதில்லியாம் ராஷ்டிரபதி பவனே ஷட்விம்சத்யதிக த்விசஹஸ்ர தம வர்ஷஸ்ய த்விதீய ரக்ஷா அலங்கரண சமாரோஹே ராஷ்டிரபதி திரௌபதி முர்மு வர்யா சௌரிய புரஸ்காரான் பிரதத்தவதி. சௌரிய புரஸ்காராஹ ரக்ஷா சைன்ய பலானாம், கேந்திரிய சசஸ்திர ஆரக்ஷக பலானாம், ராஜ்ய கேந்திர சாசித ஆரக்ஷகாணாம் கார்மிகாணாம் ச கிருதே பிரதீயந்தே. ஏதி புரஸ்காராஹ சசஸ்திர பலானாம், கேந்திரிய சசஸ்திர ஆரக்ஷி பலானாம், அன்ய சுரக்ஷா அபிகரணானாம் ச கார்மிகாணாம் அசாதாரண சௌரிய காரியான் உத்திஷ்ய பிரதீயந்தே. ஏர் மார்ஷல் தருண சௌதரி, லெப்டினன்ட் ஜெனரல் நீரஜ் வார்ஷணேய, லெப்டினன்ட் ஜெனரல் விகாஸ் ரோஹேலா, லெப்டினன்ட் ஜெனரல் ஹர்பிந்தர் சிங் பந்த்ரா, லெப்டினன்ட் ஜெனரல்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேயர்களினை கேட்கலாம். இளைய பாரதம்

ஹைலைட்ஸ், பட் இட் எடிட்ஸ் அவுட் த ரியாலிட்டி. வென் இன்டராக்ட் த்ரூ அ ஸ்க்ரீன், வி ஆர் இன்டராக்டிங் வித் அ கிளீன் அப் வெர்ஷன் ஆஃப் அ பர்சன். அண்ட் ஹவு கேன் யூ ட்ரூலி கனெக்ட் வித் அ பர்ஃபார்மன்ஸ்? ஹவு கேன் யூ ஃபீல் ட்ரூலி நோன் இஃப் யூ ஆர் கான்ஸ்டன்ட்லி க்யூரேட்டிங் அ வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப் தட் இஸ் லைக்கபிள்? வி எண்ட் அப் வித் அ சிச்சுவேஷன் வேர் வி ஹவ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் அக்வைண்டஸஸ் பட் வெரி ஃபியூ கான்ஃபிடென்ஸ். வி ஹவ் அ மேசிவ் ஆடியன்ஸ் பட் நோ ஒன் டு கால் வென் வி ஆர் இன் ட்ரபிள். வி மிஸ்டேக் த நாய்ஸ் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ஃபார் த வார்ம்த் ஆஃப் கம்பானியன்ஷிப். இட் இஸ் லைக் ட்ரிங்கிங் சால்ட் வாட்டர் வென் யூ ஆர் தேர்ஸ்டி. த மோர் யூ ட்ரிங்க், த தேர்ஸ்டியர் யூ பிகம். த மோர் லைக்ஸ் வி கெட், த மோர் வி ரியலைஸ் தட் திஸ் பீப்புள் டோன்ட் ஆக்சுவலி நோ அஸ். தே ஒன்லி நோ த ஃபோட்டோ வி போஸ்டட் அண்ட் தட் ரியலைசேஷன் இஸ் டீப்லி லோன்லி. த ஆர்ட் ஆஃப் பீயிங் அலோன் டுகெதர். தேர் இஸ் அ செகண்ட் மோஸ்ட் சப்டில் வே டெக்னாலஜி ஐசோலேட்ஸ் அஸ். இட் சேஞ்சஸ் ஹவ் வி பிஹேவ் வென் வி ஆர் பிசிக்கலி டுகெதர். வி ஹவ் ஆல் சீன் இட், வி ஹவ் ஆல் டன் இட். யூ கோ டு அ ரெஸ்டாரண்ட் அண்ட் யூ சி அ டேபிள் ஆஃப் ஃபோர் பீப்புள். இன்ஸ்டெட் ஆஃப் டாக்கிங், த்ரீ ஆஃப் தெம் ஆர் லுக்கிங் அட் தேர் ஃபோன்ஸ் வைல் த ஃபோர்த் சிட்ஸ் வெயிட்டிங். Or perhaps you have been in a room with a friend sharing the same physical space, but mentally you are miles away. Reading the news, checking sports scores, or looking at the memes. This is what some call being alone together. We use our devices to escape the moment we are actually in. Why do we do this? Because real-life interaction is hard. It requires attention. It requires you to look someone in the eye and deal with silence. It requires you to be vulnerable. Technology offers an escape. It offers a safe harbor. If the conversation gets boring or awkward or emotional, you can just pull out our phone and retreat into a digital world where we are in control. But the cost of this escape is high. When we look at our phones, instead of the person in front of us, we are sending a message. We are saying, you are not as interesting as what is on the screen. We are saying, I am here, but not really. Imagine trying to have a heart-to-heart conversation with someone who is checking the notification every 2 minutes. You wouldn't feel heard. You would feel invisible. And that is the loneliness that technology breeds. It is the loneliness of being ignored by the people who are standing right next to you. We are physically present, but emotionally absent. And that emptiness is contagious. The loss of solitude. Now, I want to turn to a different kind of loneliness. The loss of a relationship with ourselves. There is a big difference between being lonely and being alone. Being lonely is the pain of being isolated. But being alone, the state of solitude, is often a beautiful thing. It is when we are alone that we figure out who we are. It is in silence that we process our day, our dreams, and our problems. For centuries, humans have valued solitude as a time of reflection and growth. Technology has killed solitude. We are never truly alone anymore. The moment we have a spare second, waiting for a coffee, sitting in traffic, lying in bed, we reach for the phone. We are terrified of the silence. We are terrified of our own thoughts. We fill in every gap in our day with noise. Scroll through feeds. We watch videos. We read articles. We are constantly consuming inputs. Because we never stop to reflect. We never get comfortable with ourselves. If you cannot sit alone in a room with your own thoughts without reaching for a distraction, are you really at peace? If we lose the ability to be with ourselves, we will feel a profound hollowness. We will feel lonely even when no one else is around. Because we have lost our own company, technology acts as a distraction from this loneliness. But it prevents us from ever curing it. It keeps us so busy looking outward that we never look inward. The comparison trap. Let's talk about the window we look through, the social media feed. We log on to the social media, we are presented with a distorted view of reality. We see the vacations we didn't take. We see the parties we weren't invited to. We see the perfect relationships, the perfect bodies, and the perfect careers of everyone else. We naturally compare ourselves to what we see. It is human nature, but it is an unfair comparison. We are comparing our behind-the-scenes footage, our messy houses, our arguments, our insecurities with

0: தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம், செய்திகள் வாசிப்பவர் ஷாம்லா. சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்த போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக முதன்மை பொருளாதார ஆலோசகர் திரு அனந்த நாகேஸ்வரன் எழுதியுள்ள கட்டுரையை பகிர்ந்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதிலும் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய சுகாதார குழுமத்தின் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை 186,000 நலவாழ்வு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 23 புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைகளும் 157 மருத்துவக் கல்லூரிகளும் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பின்தங்கிய மாவட்டங்களிலும் இந்த மருத்துவமனைகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக திரு ஜே பி நட்டா கூறினார். பெண்கள் பாதுகாப்பில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இன்று சென்னையில் தமது தலைமையில் நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்ற மாநாட்டில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மாணவர்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். போதைப் பொருட்கள் தொடர்பான குற்றங்களில் ஈடுபடுவோர் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். நியாய விலை கடைகளில் எடை குறைபாடின்றி தரமான பொருட்கள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அரசு விதிகளுக்கு உட்பட்டு சுதந்திரமாக செயல்படலாம் என்றும் தனிநபர் தலையீடு இருக்காது என்றும் முதலமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்தார். காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஒருங்கிணைந்து சட்டவிரோதமான மணல் குவாரிகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் திரு விஜய் அறிவுறுத்தினார். தாவேக ஆட்சியை விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை மிரட்டும் வகையிலும் ஊடகங்களுக்கு பதிலளிக்காமலும் முதலமைச்சர் திரு விஜய் செயல்பட்டு வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், போதைப் பொருள் பயன்படுத்தியதைப் போல் காணொலியை வெளியிட்ட அமைச்சருக்கு எதிராக போராட்டம் நடத்திய திமுகவினர் கைது செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் அமைச்சர் திரு சிவசங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதும் திரு ஏவோவேலு வீட்டில் சோதனை நடத்தப்பட்டதும் மிரட்டல் நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டார். தாவேக அரசின் இத்தகைய செயல்பாடுகளுக்கு மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள் என்றும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு முடிவுகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படும் புகார்கள் குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தாவேக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இளையோரின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் பேராசிரியர் பணியிடங்களுக்கு தகுதியானவர்கள் நியமிக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் அடுத்த சில மாதங்களில் தேர்தல் வரும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறுவது ஏற்புடையதல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இன்று பெரம்பலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக அரசு தற்போதுதான் புதிய

அரசை அமைத்திருப்பதாக கூறினார். தாவேக அரசின் செயல்பாடுகளை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் தெரிவித்தார். தமிழகத்தில் ஆவின் பால் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தினசரி பால் விநியோகம் 30% அளவிற்கு குறைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் நாள்தோறும் 16 லட்சம் லிட்டர் ஆவின் பால் விநியோகம் செய்யப்பட்டு வந்ததாகவும் தற்போது இது

0: குறைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் நாள்தோறும் 16 லட்சம் லிட்டர் ஆவின் பால் விநியோகம் செய்யப்பட்டு வந்ததாகவும் தற்போது இது 13.5 லட்சம் லிட்டராக குறைந்துள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். ஆவின் பால் நிறுவனம் திறம்பட கையாளப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசும் ஆவின் பால் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் தேவையான பால் விநியோகத்தில் ஆவின் நிறுவனம் அலட்சியம் காட்டுவது கண்டிக்கத்தக்கது என்று கூறியுள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலை உயர்த்தப்படாததே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் ஹாங்காங்கை வென்றது. இதன் மூலம் உலக இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் பங்கேற்பதற்கும் இந்தியா தகுதி பெற்றுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷ்வீர் சிங் ஷெகோன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஹோவில் நடைபெற்ற இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் என்ற சாதனையை இந்தியாவின் தீப்தி சர்மா படைத்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இன்றைய செய்தி கதம்பத்தில் வேலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற பாரம்பரிய காய்கறிகள் மற்றும் விதை திருவிழா குறித்த செய்தி தொகுப்பு, சேலத்தில் மாணவர் சேர்க்கையை முன்னிறுத்தி நடைபெற்ற நாட்டிய நிகழ்ச்சி குறித்த செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நடைபெற்ற பாரம்பரிய காய்கறிகள் விதை திருவிழாவில் 2000-க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
2: மண்ணின் வளத்தையும் மரபின் அறிவையும் தலைமுறை தலைமுறையாக காத்து வரும் செல்வம் தான் பாரம்பரிய பயிர் சாகுபடி. இயற்கையோடு இணைந்து ஆரோக்கியமான உணவையும் நிலையான வேளாண்மையையும் உறுதிப்படுத்தும் இந்த முறையை மீட்டெடுப்பது காலத்தின் தேவையாகும். எனவேதான் மத்திய மாநில அரசுகள் இயற்கை வேளாண்மை சாகுபடிக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து விவசாயிகளை ஊக்குவித்து வருகிறது. அதன் அடிப்படையில் இன்று வேலூர் மாவட்டம் காட்பாடியில் ஈஷா மண் காப்போம் இயக்கம் சார்பில் பாரத பாரம்பரிய காய்கறிகள் மற்றும் விதை திருவிழா நடைபெற்றது. இதில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 2000-க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்றனர். திருவிழாவில் விதை பாதுகாவலர்களுக்கு சான்றிதழ்களும் கேடயங்களும் வழங்கப்பட்டது. இயற்கை வேளாண்மை சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் பாரம்பரிய காய்கறி வகைகள், பழங்கள், பூக்கள், மூலிகை செடிகள், கிழங்கு வகைகள், கீரை வகைகள் என 8-க்கும் மேற்பட்ட விதை ரகங்கள் மற்றும் 300-க்கும் மேற்பட்ட நெல் ரகங்கள் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. இதனை விவசாயிகள் பார்வையிட்டு அதிக அளவில் வாங்கி சென்றனர். விவசாயிகள் இயற்கை வேளாண்மை மற்றும் அங்கக வேளாண்மையை அதிகரிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அதனை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானி திரு சங்கர் தெரிவித்தார்.
3: மத்திய அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை வழி வேளாண்மை, அங்கக வேளாண்மையை வந்து விவசாயிகளுக்கு எடுத்து சொல்லி அதன் மூலியமா அவங்களுக்கு வந்து என்னென்ன பயன்பாடுகள் இருக்கும் அப்படிங்கறது வந்து நிறைய திட்டங்களை வந்து பயன்படுத்திட்டு இருக்கு. காய்கறிகள் வந்து குச்சி இல்ல மற்றும் வந்து உரங்கள் போடாமையே வந்து பாத்தீங்கன்னா அங்கக வேளாண்மையில எப்படி எல்லாம் வளர்த்தலாம், எந்த மாதிரி லாபம் ஈட்டாலாம், அந்த மாதிரியான புதிய தொழில்நுட்பங்களை நாங்க கத்துக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நஞ்சு இல்லாத விவசாயம், அதே மாதிரி நல்ல குவாலிட்டியான ஆரோக்கியமான காய்கறிகளை உற்பத்தி செய்யறது எப்படிங்கறது வந்து நாங்க இந்த விழாவில் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.
2: இயற்கை விவசாய திரு இளங்கோவன் கூறும்பொழுது,
4: விதைகள் வந்து பாரம்பரிய விதைகள் வந்து காட்சிப்படுத்துறதாக வந்திருக்கிறோம். இங்க நம்மகிட்ட வந்து 300 ரகமான பாரம்பரிய நெல் விதைகளை வந்து நாங்க வந்து மரபு ரகங்களை வந்து பாதுகாத்துட்டு வரோம். மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இங்க கண்காட்சிக்கு பாரம்பரிய நெல் ரகங்களை வந்து காட்சிப்படுத்துறதுக்காக கொண்டு வந்திருக்கிறோம். நெல் ரகத்து மேல இருக்கிற விழிப்புணர்வுக்காக மக்கள் வந்து ஆர்வமா பார்த்து செல்றாங்க.
1: சேலம் மாவட்டத்தில் அரசு இசைப்பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை முன்னிறுத்தி பிரம்மாண்ட நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
5: துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா என கேட்கிறார் பாவேந்தர் பாரதிதாசன். மனிதனின் கவலையை போக்கும் மறுமருந்து கலைகளில்தான் உள்ளது. அந்த வகையில் பாவம், ராகம், தாளம் மூன்றையும் குறிக்கும் பரதம் நமது நாட்டின் பாரம்பரிய நடனக்கலைகளில் ஒன்றாக திகழ்கிறது. ஒரே சமயத்தில் கண்களுக்கும் காதுகளுக்கும் விருந்து படைக்கும் பரதநாட்டியத்தின் சிறப்புகளை எடுத்துக் கூறி அரசு இசைப்பள்ளிகளில் மாணவர்

0: சேர்க்கையை வலியுறுத்தி சேலத்தில் பிரம்மாண்ட பரதநாட்டிய நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. சேலம், ஈரோடு மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு இசைப்பள்ளிகளில் பரதம் பயின்று தற்போது ஆசிரியர்களாக உள்ள 46 பேர் ஒன்றிணைந்து இந்நிகழ்வை நடத்தினர். சேலம் மண்டல கலைப்பண்பாட்டு மைய உதவி இயக்குநர் சங்கரராமன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1450 மாணவியர் பங்கேற்ற சாதனை நடனத்தை சேலம் மாவட்ட வருவாய் அலுவலர் ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். வழக்கமாக பரதநாட்டிய நிகழ்ச்சிகளில் பதிவு செய்யப்பட்ட பாடல்கள் இசைக்கப்பட்டு வரும் நிலையில் 46 பரதநாட்டிய ஆசிரியர்களும் நேரடியாக நட்டுவாங்கம் இசைத்து பாடி நிகழ்வை நடத்தினர். தொடர்ச்சியாக 20 நிமிட நேரத்திற்கு 100 மாணவிகள் பரதநாட்டியமாடி அசத்தினர். அனைவரும் ஒரு சேர பாடல்களை பாடிக்கொண்டு நடனமாடியது பார்ப்பவர்களை வியப்பில் ஆழ்த்தியது. நிகழ்வில் பங்கேற்ற அனைவருக்கும் தமிழ்நாடு அரசு சார்பில் பதக்கங்களும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. மாநிலம் முழுவதும் சேலம் உள்ளிட்ட 17 இடங்களில் அரசு இசைப்பள்ளிகள் இயங்கி வருகின்றன. இங்கு உதவித் தொகையுடன் பரதநாட்டியம் கற்றுத்தரும் நிலையில் இதுகுறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்திடும் விதமாக மாபெரும் பரதநாட்டிய சாதனை நிகழ்வு நடத்தப்பட்டதாக கூறுகிறார் அரசு இசைப்பள்ளியின் முன்னாள் மாணவர் இன்னால் ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் சக்தி.
1: குழந்தைங்க இந்த ஜெனரேஷன்ல டிவி கிட்ட இருந்தோம், நாங்க இருந்தோம், இந்த குழந்தைங்களை நாங்க பிரிக்கிறோம், பிரிச்சு நாங்க நாட்டியத்துக்கு கொண்டு வரோம். அப்படிங்கும் பொழுது நம்மளோட கலைகள் வளரும். இதுதான் எங்களோட நோக்கம். முதல் நோக்கம் ஏழை மாணவர்கள் பரதநாட்டியம் கத்துக்கணும்.
0: தொழில்நுட்ப வளர்ச்சியால் குழந்தை வளர்ப்பு சவால் நிறைந்ததாக மாறியுள்ள நிலையில் குழந்தைகளின் கவனிக்கும் திறன் வெகுவாக குறைந்து வருகிறது. இதனை சீரமைத்து பேச்சு செயல் உள்ளிட்டவற்றில் குழந்தைகளின் ஆற்றலை பெருக்கிட நடன ஆர்வம் துணை புரிவதாக மாணவியர் தெரிவித்தனர்.
2: எனக்கு கிடைக்கிற டைம்ல நான் வந்து பரதம் கத்துக்கிட்டேன். எனக்கு டைம் இல்லனாலும் நான் குடுக்கற வொர்க் எல்லாம் சீக்கிரமா பண்ணிட்டு நான் பரதம் கத்துக்கிட்டேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷம்.
0: சிறு குழந்தைகள் தொடங்கி 13 வயதினர் வரை மனதையும் உடலையும் பக்குவப்படுத்தி பண்படுத்துவதில் கலைகளுக்கு சிறப்பிடம் உள்ளது. தன்னுள் இருக்கும் அனைத்தையும் மக்கச் செய்யும் மண் விதையை மட்டும் உயிர்ப்பிப்பது போல தேவையில்லாததை மக்கச் செய்து மனதை மட்டும் கலையார்வம் மலரச் செய்கிறது என்றால் அது மிகையல்ல.
3: தென்காசி மாவட்டத்தில் மத்திய அரசின் முத்ரா திட்டத்தில் கடன் உதவி பெற்று பயனடைந்த பயனாளிகள் வழங்கும் தகவல்கள்.
4: பேர் பார்த்திபன். கல்லூரி முடித்துவிட்டு வேலை இல்லாம இருந்தேன். அப்போ நான் பேங்க்ல லோன் கேட்க போவேல நம்ம முத்ரா திட்டத்தை பத்தி எனக்கு தெரிஞ்சது. முதல்ல ஒரு 50,000 லோன் கொடுத்தாங்க. அதை நான் சரியா கட்டினால எனக்கு ஒரு 5,00,000 வரைக்கும் லோன் கொடுத்தாங்க. அதனால சொந்த தொழில் பண்றேன். இந்த திட்டத்தை எனக்கு வழங்கிய பாரத பிரதமருக்கு நன்றி.
5: பேர் பத்ரகாளி. நான் ஒரு சின்ன சிறு தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி பேங்க்ல லோன் கேட்க போயிருக்கும்போது முத்ரா லோன் திட்டத்தில் ஒரு ஸ்கீம் இருக்கு அப்படின்னாங்க. அது மூலமா கொஞ்சம் அப்ளை பண்ணதுல ஒரு 5,00,000 எனக்கு தந்தாங்க. அதுல கொஞ்சம் லோனு சரியா கொஞ்சம் கட்டினதுனால 1,00,000 எக்ஸ்ட்ரா தந்தாங்க. அப்படியே ஒரு 10,00,000 வரை தந்திருக்காங்க. இப்போ இதனால ஒரு சிறு தொழில் தொடங்கின எனக்கு இப்போ நல்ல ஒரு லாபகரமாகவும் இருக்கு. தொழில் நல்லபடியா போயிட்டு இருக்கு. தொழில் முனைவருக்கான ஒரு சின்ன உதவியா முத்ரா லோன் திட்டம் அமைஞ்சிருக்கு. பாரத பிரதமருக்கு மிக்க நன்றி.
3: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். தேசிய ஆம்புலன்ஸ் சேவைகள் 2026 புதிய செயல்பாட்டு வழிகாட்டுதல்களை மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா இன்று வெளியிட்டார். இதுகுறித்து அவர் சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள செய்தியில், ஆம்புலன்ஸ்களில் பாதுகாப்பு மற்றும் தரத்தை உறுதி செய்ய AIS 125 தரநிலைகள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மக்கள் எளிதாக பயன்படுத்த அனைத்து ஆம்புலன்ஸ் சேவைகளும் 112 என்ற ஒரே உதவி எண்ணின் கீழ் படிப்படியாக இணைக்கப்பட்டு சேவைகள் விரைவுபடுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். விபத்து பகுதிகள், மருத்துவமனைகள் மற்றும் படுக்கை வசதிகளை கண்டறிய புவியியல் தகவல் அமைப்பு GIS மூலம் வரைபடமாக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். ஆம்புலன்ஸ் அழைப்புகளின் எண்ணிக்கை, போக்குவரத்து மற்றும் இடர்பாடுகளை ஆய்வு செய்து ஆம்புலன்ஸ்கள் திறம்பட நிறுத்தப்படும் என்றும் திரு ஜே பி நட்டா தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். கிசான் சாரதி இணையதளம் நாட்டின் மிகப்பெரிய ஒருங்கிணைந்த வேளாண் ஆலோசனை தளமாக உருவெடுத்துள்ளது என்று மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2021 முதல் மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் மற்றும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் இணைந்து செயல்படுத்தப்பட்டுள்ள இந்த திட்டத்தில் விவசாயிகளுக்கு 13 வட்டார மொழிகளில் நேரடி ஆலோசனைகள் வழங்கப்படுவதாக கூறியுள்ளது. இதுவரை 610 மேற்பட்ட அரசு நலத்திட்டங்கள் குறித்த தகவல்களை 2,95,00,000 விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் வளர்ச்சியடைந்த கிராமம் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய முடியும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் தேசிய ஊரக வளர்ச்சி மாநாட்டில் பங்கேற்று பேசியது குறித்து அவர் தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள செய்தியில், லக்பதி தீதி திட்டம் கிராமப்புற பெண்களின் வாழ்வாதாரத்தை முற்றிலும் மாற்றி அமைத்து

0: உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் இத்திட்டத்தை கண்காணிப்பதற்கான புதிய டிஜிட்டல் தளத்தை தொடங்கி வைத்ததையும் அவர் பதிவிட்டுள்ளார். வரும் காலங்களில் 6 கோடி பெண்களை லக்பதி தீதிகளாக உயர்த்துவதே மத்திய அரசின் இலக்கு என்றும், பெண்கள் நவீன தொழில்நுட்பங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளவும் திரு சிவராஜ் சிங் வலியுறுத்தியுள்ளார்.
1: இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்கள் இப்பொழுது கேட்கலாம் திரை கானம். முன்னதாக பாரதிய சேனா.
2: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்டரி கே அர்த்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே ஏக் ஏக் நாகரிக் கோ யே கீத் சமர்ப்பித் ஹை ஹமாரே தேஷ் கி பாவனாவோ கே அனுரூப் ஹமாரி பாரத் கி சேனாவோ கே கௌரவ் கா கான் ஓர் ஸ்துதி ஹி யஹ கீத் ஹை ரக் ரக் மே ஜோஷ் பர் தேனே வாலா யஹ கீத் ஹமாரே ஹர் பாரதிய கோ சமர்ப்பித் கர்த்தா ஹூம் மை ஹூம் ஆப்கா கைலாஷ் கேர்.
3: அம்ய சக்தி ஏவம் ஷௌர்ய கி பஹச்சான் ஹை பாரதிய சேனா. ஜல் தல் ககன் கி ரக்ஷா கா வரதான் ஹை பாரதிய சேனா. ஹர் அங்கட் கா சமாதான் ஹை பாரதிய சேனா. பாரத் கா கௌரவ் ஹை, ஸ்வாபிமான் ஹை பாரதிய சேனா.

0: கட்டணா ஸ்வயமஹி கட்டுப்படை பாரதிய சேனா.
1: பாரதிய சேனா கேட்டீர்கள். இனி திரைக்கானத்தின் முதல் பாடல் வாகா படத்திற்காக ஜிதின் ராஜ் விக்ரம் பிரபு பாடியிருப்பது.
2: என் மனசுல நேத்து வரைக்கும் எதுவுமே இல்லை, ஆனா அவன் வந்ததுக்கு அப்புறம் இப்ப இடமே இல்லை. வெறுமையா இருந்தேன்னா முழுமையான மாதிரி ஒரு நிறைவு, சுத்தியிலும் பணியா இருந்தாலும் மனசு வேர்க்குது. என்னடா இது புதுசா இருக்குன்னு சிரிக்க தோணுது. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனா ஏதோ ஆச்சுன்னு மட்டும் தெரியுது. அவளை மறுபடியும் பார்த்தா இங்கே இருந்திருந்தேன்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: நேரம் 8:31:20. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்காணத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறது சென்னை வானொலி 100.1 FM கோல்டு. உலகம் அடுத்த பாடல் கபாலி படத்திற்காக அனந்து பிரதீப் குமார் ஸ்வேதா மோகன் பாடியிருப்பது.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: எஃப்எம் கோல்டு நிலைத்த நேரம் 11:10. இப்போது கேட்கலாம் திரைக்கானம். அவளுக்கென்று ஒரு மனம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம்.

அடுத்து திக்கு தெரியாத காட்டில் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் ராஜேஸ்வரி பாடிய பாடலை கேட்கலாம்.

மழை தரும் முகில் என குழல், நல்ல இசை தரும் குழல் என குரல், உயிர் சிலை என உலவிடும் உடல், இணைத்தேன் அணைத்தேன் மலர் போல் பறித்தேன்.

நேரம் நள்ளிரவு 12:10. ஆகாஷ்வாணி எமது ஒலிபரப்பியில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலி வழியே நேயர்கள் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய் ஹிந்த். நேர்களே, இப்பொழுது கேட்கலாம் இரவின் மடியில். இதில் பூவே பூச்சிடவா, தென்றலை எண்ணெய் தொடு, ஒரு மலரின் பயணம், நீதியின் நிழல் திரைப்படங்களிலிருந்து பாடல் கேட்கலாம். முதலில் பூவே பூச்சிடவா திரைப்பட பாடல். இந்த பாடல் சித்ரா மற்றும் குழுவினர் பாடியது.

ஒழித்த பாடல் வாணி ஜெயராம் டிஎல் தியாகராஜன் பாடியதை கேட்டீர்கள். அடுத்து வாணி ஜெயராம் குழுவினர் பாடிய பாடல்

இரவு நேர இன்னிசை சாரலாக வலமுறை இருக்கிறது. நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் இன்று முதல் மரியாதை மற்றும் கடலோர கவிதைகள் ஆகிய திரைப்படங்களிலிருந்து ஒரு சில பாடல்கள் நம்மை மகிழ்விக்க காத்திருக்கின்றன. முதலாவதாக இளையராஜா மற்றும் சித்ரா ஆகியோர் குரல்களில் முதல் மரியாதை.

நேரம் 2:15:30. ஒலித்து கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை, ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில். அடுத்ததாக மலேசியா வாசிவன் மற்றும் எஸ் ஜானகி ஆகியோர் குரல்களில் வருகிறது வெட்டிவேறு வாசம்.

நேரம் 2:20 ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நெஞ்சம் மறப்பதில்லை, ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில். அடுத்ததாக எஸ் ஜானகி காத்திருக்கிறார் மற்றும் ஒரு கானத்திற்காக.

நேரம் 2:25. மனம் விரும்பும் கானங்களை காற்றலைகளில் இசைத்து மகிழ்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில். அடுத்ததாக இளையராஜா இசையமைத்து குழுவினரோடு பாடிய கானம் நமக்காக காற்றலைகளில்.

0: அவழ்த்திருக்க ஏறிய முழுப்பட்டுமா யசப்பாட்டு படிக்கட்டுமா எலுமிச்சாங் கண்ணுகளா எஞ்சோட்டு பொண்ணுகளா
1: கிண்டல வர கிண்டல அதெல்லாம் ஒஞ்சோட்டு பொண்டுகளா அது பேருதான் பெருசே
2: போடா பொடிமட்டா

சின்னவள பாறையில நான் இருந்து பாடுங்குரல் கேக்கலையா, பாடுங்குரல் கேக்கலையா, பாட்டு சத்தங்க.

0: காட்டி ஓட பக்கம்.
1: கேட்டது மலேசியா வாசேவன் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில் கானம். ஒலித்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில். நிலையத்தின் நேரம் 2:29. நிகழ்ச்சிக்கான அடுத்த பாடல் மீண்டும் அதே குரல்கள்.
2: பூங்காத்து திரும்புமா

0: மனம் விரும்பும் கானங்களை காற்றறைகளில் இசைத்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில் ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி ஆகியோர் குரல்களில்.
1: ஏ குருவி குருவி குருவி, ஏ குருவி சிட்டுக்குருவி.

0: ஏ எவடி, அடியே எவடி, ஏ எவடி அது.
1: நேரம் 2:35 ஒலித்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் FM கோல்டில். இதுவரை முதல் மரியாதை படத்திற்காக சில பாடல்கள் உலா வந்து சென்றன. அடுத்ததாக இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி குரல்களில் கடலோரக் கவிதைகள்.

மென்மையான கானங்களால் நம் இதயங்களை விரடி கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில் நிலையத்தின் நேரம் 2:40. அடுத்ததாக வரும் பாடல் ஜெயச்சந்திரன் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில்.

0: நேரம் 2:44 ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சித்ராவின் குரலில்.
1: பொடி நடையா.

கேட்ட பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில். இது நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில். நிலையத்து நேரம் 2:53:40. ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் மலேசியா வாசிவன் மற்றும் எஸ் ஜானகி ஆகியோர் குரல்களில்.

ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இனியராகம். இன்றைய இனியராகம் நிகழ்ச்சியில் பண்டிட் சிவகுமார் சர்மா அவர்களின் சந்தூரிசை உலாவந்து கொண்டிருக்கிறது.

ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது இனியராகம். இன்றைய இனியராகம் நிகழ்ச்சியில் பண்டிட் சிவகுமார் சர்மா அவர்களின் சந்தூரிசை கேட்டோம்.

இனி நீச்சரணாம்புஜமுனு. ஜி என் பாலசுப்ரமணியம் சாகித்யம். கீரவாணி ராகம் ஆதிதாளம்.

நிறைவாக பிபரே ராமரசம். சதாசிவ பிரம்மேந்திரர் ஏற்றியது. ராகம் யமுனா கல்யாணி, ஆதிதாளம்.

0: threat to regional peace and stability. The Indian women's cricket team has become one of the first sides to qualify for the Los Angeles 2028 Olympic Games. The International Cricket Council confirmed that India, alongside Australia, Great Britain and South Africa, have booked their places in the Women's T20 competition at Los Angeles 2028 Olympics. And that is the end of this news bulletin.
1: நேரம் 9 மணி. நேரம் காலை 5 மணி 10 நிமிடம். புலர்கின்ற அதிகாலை பொழுதில் நேர்களுக்கு இசைவிருந்து படைப்பதில் பெருமை கொள்கிறது ஆகாஷ்வாணியின் FM கோல்ட் அலைவரிசை. இனி வருவது புலரும் பொழுது. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் TM சவுந்தரராஜன் குரலில் படிக்காத மேதை.

அதில் ஆபத்து இருக்காது. அடிப்பது போல கோபம் வரும், அதில் ஆபத்து இருக்காது. நீ அழுதால் நானும்

திருமணம் என்றார் நடக்கட்டும் என்றேன், திருமணம் என்றார் நடக்கட்டும் என்றேன். கொண்டு வந்தார் உன்னை நீ சிரிக்க வைப்பாயோ கலங்க வைப்பாயோ, சிரிக்க வைப்பாயோ கலங்க வைப்பாயோ. கொடுத்து விட்டேன் என்னை

நேரம் 5:14. ஒலித்துக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் FM கோல்ட் அலைவரிசையில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் SP பாலசுப்ரமணியம் குழுவினரோடு பாடியது. திரைப்படம் நிழல்கள்.

நேரம் 5:18:30 ஒலித்துக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில். அடுத்ததாக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா மற்றும் குழுவினர் குரல்களில் தாவணி கனவுகள்.

நேரம் 5:24. மனம் விரும்பும் கானங்களை காற்றலைகளில் இசைத்து மகிழ்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியன்.

நேரம் 5:29. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புலரும் பொழுது, ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கமல்ஹாசன் குரலில், இளையராஜாவின் இசையில். வருகிறார் விக்ரம்.

சொல்லட்டும், என் பேர் வெல்லட்டும், பேசல்லட்டும், என் பேர் வெல்லட்டும், லதகஜ படையெங்கும் செல்லும், விண்ணை வெல்லும், வானும் மண்ணும் என் பேர் சொல்லும். உறவுகள் எனக்கு என இருந்தது, கனவுகள் பாதியில் கலைந்தது, ஆம் பழி எனும் விதை நெஞ்சில் விழுந்தது, பயிர் என தினம் அது வளர்ந்தது, யுத்தத்தால் அதோ அதோ விடியது, சத்தத்தால் அராஜகம் அழியது, ரத்தத்தால் அதோ தலை உருளுது, சொர்க்கங்கள் இதோ இதோ தெரியுது, துடிக்குது புஜம், ஜெயிப்பது நிஜம்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு அலைவரிசை. நேர்கள் எமது நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப் செயலி வழியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிலையத்தின் நேரம் 5:34 நிமிடம். இப்போது வரவிருக்கும் பாடல் மனோவின் குரலில் பாண்டியன்.